அரைக்காம அந்த அம்மில அரைச்சிட்டோமா. முத்தண்ணே கொஞ்சம் தேங்காய் உடைச்சு துருவிட்டு வாங்களேன். ஐயோ காய்கறிய நறுக்கி கழுவக்கூடாது.